தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ், 91.6, 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 முதல் 8 வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதில் சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வணங்கிக்கின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை, July 27th. தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன், தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருப்பவன் மாமனிதன், தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவெடுங்கள்.

0: காலை சிந்தனை வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நாம் நம் எதிர்பார்ப்பு ஆசைகள் படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நம்மைக்கே மகிழ்ச்சியுடன் வாடுங்கள்.
1: ஞாபகம் memories உன் நினைவில்

1991 ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படித்த பெயர் நண்பர்கள். இயக்குனர் சோபா வர்க்கத்தில், திரைப்படத்தில் நடிகர் நீராஜன் மேலும் நடிகை மம்தா குல்கர்னி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தை சமைத்தவர் சங்கீதராஜன் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகிறவர்கள் இசக்குயில் சித்ரா மேலும் சதீஷ்.

அவன் இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கு புகழ்பெற்ற பின்னணி பாடகி இசக்குயில் கே.எஸ். சித்ரா அவர்களுடைய பிறந்த நாள் விழா. தங்கள் இனிய குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றுள்ள தாங்கள் மேலும் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இசை உலகில் தொடர்ந்து சாதனைகள் படைக்க இறைவனை வேண்டுகொள்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இசக்குயில் சித்ரா அம்மா அவர்கள்.

0: ஒழுக்கம் ஒவ்வொருக்கு உயர்வையும் நல்ல பெயரையும் தருகிறது. அதனால் உயிரை விடவும் ஒழுக்கத்தை பாதுகாத்து வாழ வேண்டும். நல்ல பண்புகளுடன் வாழ்வதே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். குட் கண்டக்ட் பிரிங்ஸ் ட்ரூ ஆனர். தெர்ஃபோர் குட் கண்டக்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஈவன் மோர் கேர்ஃபுல்லி தன் லைஃப் இட்செல்ஃப்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

அமனைவருக்கும் எமது கோல்டன் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில், மேலும் இந்த திங்கட்கிழமை அதிகாலையில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்றைய அதிகாலையில் சூரியன் ஆல்ரெடி உடைக்கின்றது, மேலும் எமது ஆல்ரெடி ஃப்ரீ வானொலியினருக்காக இசை வாழைப்படுகின்றது. எனவே எங்கு போனாலும் நீங்கள் பற்றம் அணிங்க போங்க, ஏன்னா இந்த திங்கட்கிழமை வீக்கெண்ட் முடிஞ்சது, திங்கட்கிழமை மறுபடியும் வந்துவிட்டது. அன்பும் பாசமும் நிறைந்த இனிய திங்கட்கிழமை அனைவருக்கும்.

அவம் விடுமுறையை முடித்து புதிய வாரத்தை உற்சாகமாக வரவேற்கின்றோம். இந்த அழகான காலையில் உங்கள் அனைவரையும் அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். வழக்கமாக இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம், புதிய எண்ணங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய சாதனைகள் நம்மை நோக்கி காத்திருக்கின்றன. நேற்று நடந்த தவறுகளை மறந்து இன்றைக்கு நம்பிக்கையுடன் முன்னேறுவோம்மா.

அவன் இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாள் இல்லை, வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் மேலும் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் அன்பு இல்லத்தரசுகளுக்கும் எங்கள் இனிய காலை வணக்கங்கள். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வெற்றி நிறைந்து அமைய இறைவனை நாம் வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் எங்கு போனாலும், அதாவது இன்று நாள் எங்கு போனாலும் நீங்கள் பற்ற வடக்கே போக எழுந்திருக்க வேண்டிய நேரம் இப்போது ஆகிவிட்டது. இட்ஸ் ஆல்ரெடி 7:45 இந்த மார்னிங். என்ன அது காலையில்

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கு மோசெல்மோ ஆஃப்ரிசாப்பியூரை சேர்ந்த ஜெயந்த் ஆறுமுகம் அவர் இந்த பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மகள் விழி அம்மா தேவி, மேலும் வனிதா, சவிதா, மேலும் கணேசன், ராமன், தகுச்சே சேர்ந்தவர்கள், மேலும் மாமன் வேலு, அத்தை மணி, மேலும் கசன்ஸ் கெவன், வீசன், கேஷினி, ஜானவி, யவன், மாமன் லோகநாதன், மேலும் ஐவன், தூதுது சூரை சேர்ந்த, மேலும் அத்தை தேவினா ராயசுவாமி குடும்பத்தார், மேலும் ரிவெஜோம்போரை சேர்ந்த நம்ம நாயகி யஸ்வாமி, மேலும் வினிசன் கோவிலன், கலைவாணி, பிரியா நங்கை, பரணி, கேரவி, உவாலன், கணேசன், மேலும் ராமன், லண்டன் எட்மன்டன் ஆங்கிலத்தில் வசித்து வரும் மாலா சாமிநாதன், நதீரன், அஞ்சனா, மேலும் தீலன் உக்குலை சேர்ந்தவர்கள், மேலும் அகிலேஷ், பிரவீன், ரிதேஷ், சித்தப்பா விஷ்ணு, சந்திரன் ஆறுமுகம், மேலும் சஜயதுத்மோ, தேவா பயன், மேலும் ஆறுமுகம் குடுவித்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் லால்மாச்சி ஊரைச் சேர்ந்த செடியன் சுக்கலிங்கம் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் விலகியும் அப்பாகில நம்ம அஜுலி, மேலும் தேவதாசன் மருணி, மேலும் யுவானி யுவனா சுக்கலிங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் அலிபுரியும் வாக்கு வசிக்கும் பல்லவி கோவிந்தன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் விலகியும் அப்பா படனி, அம்மா ருபினா, தம்பி ஜிசன், அம்மாய் வினோதா, அப்பாய் வினோதா, மேலும் ருபி, ரோசன், அதிசன், தனிசன், நெல்வின், ஷாலினி, ஆன்வி, பிரிசிலா, நஷ்வன், கோவிந்தன், மேலும் ராமசாமி, பொந்துசுவாமி, கணியப்பன், வேதாச்சலம், சிவன், ராமன், இராமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நம்ம அலுபுகியம் ஊரைச் சேர்ந்த சிதனம் கஞ்சமாலை தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மாய் பிருந்தா, தத்த சந்திரன், அத்தை ஷாலினி, மேலும் கஞ்சமாலை ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்னும் சேப்போல் ஊரைச் சேர்ந்த திருமதி வேகா நர்சிகாது அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். குமரேசன், அம்மா பொன்னு, மேலும் விலாசினி, அம்பிகை, கியானா, குவலன், தைரா, அமைதி, மாலினி, ராஜன், அன்னை தேவி, மோகன், இராமகிருஷ்ணா, சிவா, விஜயலட்சுமி, மேலும் மாலா தேவி, ராஜேஸ்வரி, ராஜந்திரி, குவிலன், நாயுடு, தைலிமே, மாணிக்கம், அரங்கியா, அழகாரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் இன்று வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ஹிவேஜோகப்பாவைச் சேர்ந்த திருமதி ஊர்வஷி மோகி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணைவன் ஃப்ரீதே, மேலும் அம்மா தேவி, அப்பா குமரேசன், குமரன், மேலும் கோவிலன், தீவின ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சஜயதுத்மோரை சேர்ந்த சவின் ஆறுமுகம் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அப்பா கெவன், மேலும் அம்மா விமி, தெய்வம், சவீஷ், தைவின், ரஞ்சனி, வந்தினா, கேசவி, ஜோதினி, அம்மாய், தாத்தா, மேலும் இவா ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சஜயதுத்மோ

0: ஒரு சேர்ந்த விமான ஆஜோ தனது மண்புடன் விடுகிறோம். அம்மா வனித அப்ப செல்வன் ஆஜோ கொடுத்தார், ஆறுமுகம் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு சஞ்சயோதத்மா ஒரு சேர்ந்த திருமதி கோபி சீனிவாசன் அவரது பிறந்தவிழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் விஷ்ணு, மேலும் கெவின் கனத வசித்து வரும் கெவின், மேலும் விஜயனா கியகா கிளன் பாணிக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.
1: Free, on release.

அம்பர்களை இன்றைய காலை நேரத்தை இனிமையாக்கி உங்கள் இடயங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி இருப்போம் என்று நம்புகின்றோம். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் உற்சாகம். மீண்டும் ஒரு இனிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.